0: கர்த்தா காதிருக்கிறீம் தேஜி அரட்சமாக சாய்க்காருக்கு மாமணி துர்ச்சோட்டி நெப்பா.
1: You're listening to KRPI 1550 Radio, Ferndale, Washington.
2: 1550 KRPI Radio te chal raha hai live from Guru Nanak Sikh Gurdwara Sahib.